0: பருங்கரண்டு நல்லா சுக்குமா நாம ரூபாய் பிச்சனா வாய் மாஞ்சி நானா பிஞ்சிதான் அள்ளிற பத்தலான்னா பத்தல என்ன பீதியில் ஐயா பிச்சனங்க எங்கே வாங்கின இரு மறு மறுனா பியனாலும் எப்படி வாங்கின எங்கே பழங்க எப்படி
1: Yo, nimur kangam, dia lebal ma yul ngurere yo, yo menyimak mitre.